0: கிடைத்தோம் தலைதம் பத்தம் பித்தலாங்கு தடி கிடைத்தோம் தலாங்கு தடி கிடைத்தோம் தடி கிடைத்தோம் கிடைத்தோம்.
1: ಭಾವನೆಯು ಮನದಲ್ಲಿ ಎರಡು ಮುಖ ಚಿತ್ರದ ಗೀತೆ ಕೇಳಿದಿರಿ. ಬಿಕೆ ಸುಮಿತ್ರಾ ಅವರ ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಚಿ ಉದಯಶಂಕರ್ ಅವರು ಬರೆದ ಗೀತೆ, ಸಂಗೀತ ನೀಡಿದವರು ವಿಜಯ ಭಾಸ್ಕರ್.